அலீனா டிராபிக் போலீஸ் எல்கா நீங்க ரீட் அப்பா கரே காடி மே கனி வெந்த ஜவாப்தார் சோகோ போகி இது செக்ஷன் டிராபிக் போலீஸ் நீங்க ரீ ஆலியா அடிக்கே ரோகே கேஸ் வஜா கர வந்தோ